0: அரை கூட்டமே சுவாக அரை கூட்டமே சுவாக அரை கூட்டமே சுவாக அரை கூட்டமே சுவாக
1: அபி பி ஏக் கூட்ட பாக்கி ஹை.